அனந்த புரி சாஹிப் தேங்கர் குடுத்தி ஏக ந மில் கையே தக் கே ஷான் நிராலி ஜுல்ம ஹகூமத் ஹல் கையே மௌத் சாமனே